0: New Zealand On Air, supporting local content on ORFM Dunedin.
1: தமிழ் பசங்களா ரெடியா?
2: ஆமே வைபேத்து
1: குதூகலமான கொண்டாட்டம் இனி கலாபம் வானொலியில்.
2: ஆமே சவுண்டேத்து
3: உலக தமிழர்களுக்காக கிறைஸ்ட் சர்ச்சில் இருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 7

0: கேட்க தவறாதீர்கள்.
1: ரெடியா மாமே?
0: வணக்கம் வணக்கம் கலாபம் வானொலி நேயர்களே, ரசிகர்களே, அன்பர்களே, நம்ம கிரைஸ்டர்ஸ்லேருந்தும் ஒட்டாகோலேருந்தும் நம்ம குரலை கேட்டுக்கிட்டு இருக்கிற அனைத்து மக்களுக்கும் எங்களது மாலை வணக்கம். ஏன் கூட இன்னைக்கு வந்து
2: மாலையா சொல்ற?
0: இல்ல, ஒரு மாதிரி குளிர்ந்துச்சா, அதான் அப்படியே மாலை வணக்கமா மதிய வணக்கமா, பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி லாவணியா, எப்படி இருக்கீங்க சொல்லுங்க?
2: சூப்பரா இருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்கேன். Yes, a lot of things to be grateful about and happy about. So, very happy.
0: Super, super. Finally, September மாசத்துல கால் எடுத்து வச்சாச்சு.
2: ஆமா.
0: இன்னும் எத்தனை மாசம் இருக்கு? வருஷம் முடியறதுக்கு மூணு மாசம் இருக்கு. மூணு மாசம் தான் இருக்கு. இன்னும் ஒரு வருஷத்துல மொத்தம் எத்தனை மாசம்? 12 மாசம் சொன்னாங்க.
2: ஆமா,
0: மூணு தான் இருக்கு. மூணு இங்க இருக்கு, இன்னொன்னு
2: இங்க. நிறைய போயிடுச்சு.
0: போயிடுச்சா? ஐயோ கடவுளே. சரி பரவாயில்ல, இது வரைக்கும் ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்களா லாவண்யா?
2: ஏன் இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து இப்பதான் சந்தோஷமா ஜாலியா இருக்கேன்னு சொன்னல, அதுக்கப்புறம் வந்து சங்கடப்படுத்தின கேள்வி.
0: நான் வந்து என்னோட கசன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு வந்து என்னோட ஒரு வயசு கூட. அப்ப நான் வந்து இங்க வந்து இன்னொரு பையனை பத்தி பேசுறேன். அதாவது இங்க இருக்க ஒரு பையன் இருக்கா, கல்யாணம் பண்ணிருக்காங்க, நல்ல பையன், என்னோட ஒரு வயசு கூட. ஐ மீன் இல்ல இல்ல, என்னோட ஒரு வயசு கூட, பிகாஸ் அதுக்கும் என்னோட ஒரு வயசு கூட தானே. சோ நான் சொல்றேன், ஒரு வயசு கூட, உன் வயசு தான். ஆனா அவரு வீடெல்லாம் வாங்கிட்டாரு, நல்ல வேலை எடுக்காரு, கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன். அது அப்படியே ஸ்லோ மோல திரும்பி, இப்ப நீ என்ன சொல்ல வர, நான் வீடு வாங்காம என்னது யூஸ்லெஸ்ஸா இருக்குன்னு சொல்றியா அப்படின்னு சேச்சா. நான் அப்படிலாம் டைரக்டா சொல்லல, சாதனைங்கிறது வந்து நான் உங்களை லட்சாதிபதியா சொல்லல, ஏதாச்சும் ஒரு நம்ம ஸ்டார்டிங்ல பண்ண கோல்ல ஏதாச்சும் ஒண்ணு அக்கம்ப்ளிஷ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு
2: செல்ஃப் கேர் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம், ஃபோன் யூசேஜ் ஓரளவுக்கு கான்சியஸா இருக்கும், ஈட்டிங் ஹெல்தி கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாமே கொஞ்சம்
0: நைஸ் நைஸ்
2: ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் 10:30 மணிக்குள்ள தூங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% மேலே நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான்.
0: நான் வந்து இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சேன்னா, அடிக்கிறோமோ இல்லையோ தடுக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். தடுத்துட்டே இருக்கேன். அதாவது இதுக்கப்புறம் எவ்வளவு அடி உள்ளதாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு, அதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட் நினைக்கிறேன். பட் பிரச்சனை இல்லை, ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு வருஷம். அடுத்த வருஷம் ஆவறதுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. இன்னும் நிறைய எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்வியை நினைச்சு கவலைப்படுறதுக்கு நம்மளுக்கு இங்க டைம் இல்லை. அதனால அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்.
2: என்ன
0: மாதிரியான வேற மாதிரி சூப்பரான டாபிக் இன்னைக்கு வந்து, எல்லா புருஷனும் பொண்டாட்டியும் உட்காந்து பேசுற மாதிரி ஒரு டாபிக்கா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்டு குடும்பமா இல்ல தனி குடும்பமா, அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலி ஆர் நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கறதான் கேள்வி. இங்க நியூசிலாண்ட்ல வாழ்ற மக்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து நியூக்ளியர் ஃபேமிலியா தான் இருப்பீங்க, ஏன்னா நீங்க அங்க ஊர்ல இருந்து விட்டுட்டு தான் வந்துட்டு இருப்பீங்க. பட் இருந்தாலும் இப்பயுமே இங்கேயுமே வந்து அப்பா அம்மாலாம் வந்து கூட்டிட்டு வந்து இருக்கிற ஃபேமிலிஸும் இருக்காங்க, நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாம வந்து இங்க நியூசிலாண்ட்ல பாத்தீங்கன்னா 16 வயசு ஆனதுக்கு அப்புறமே வீட்டு விட்டு வெளியே போற பிள்ளைங்களாம் இருக்காங்க. ஸோ அதனால இங்க மோஸ்ட்லி நியூக்ளியர் ஃபேமிலி தான். பட் இருந்தாலும் நம்மளோட கல்ச்சர் அடிப்படையில நம்ம வந்து பொதுவா நம்ம பேசலாம், இல்ல நம்ம தனிப்பட்ட கருத்து கூட வைக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க சொல்லுங்க லாவண்யா, உங்களுக்கு எது பிடிக்கும், ஜாயின்ட் ஃபேமிலியா நியூக்ளியர் ஃபேமிலியா, கூட்டு குடும்பமா தனி குடும்பமா, தனி குடுத்தனமா?
2: அதாவது இப்ப நீ சொல்லும் போது ஜாயிண்ட் ஃபேமிலியே வந்து நீ என்ன சொன்ன, அவங்க அம்மா அப்பா இருந்தா அது பேர் ஜாயின்ட் ஃபேமிலியா? ஐ எம் வெரி சாரி, அது ஜாயின்ட் ஃபேமிலி இல்ல, அது ஃபேமிலி.
0: அதாவது
2: உங்க மாமியார் மாமனாரோட தங்கிறது தான் ஃபேமிலி, சரியா? இப்ப வந்து ஜாயிண்ட் ஃபேமிலினா, நான் சின்ன பிறந்தும் போது ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தேன். அதாவது எப்படின்னா, எங்க தாத்தா பாட்டி, எங்க சித்தப்பா சித்தி, என்னோட தம்பி, இவங்க எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்தோம். சரியா நான் ஸ்கூல் படிச்ச டைம்லலாம் அப்படிதான் இருந்தோம். ஸோ ஓகேயா, ஸோ அதுதான் ஜாயின்ட் ஃபேமிலி.
0: ஆமாம், அதாவது ஜாயின்ட் ஃபேமிலினா இப்போ எப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இருக்கிற ஃபேமிலி வச்சுக்கோமே, இப்போ நீங்கள் இருக்கீங்க, கணவர் இருக்காங்க, உங்கள் கணவருடைய பெற்றோர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், அப்புறம் உங்களுடைய குழந்தைகள், இப்போ நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களோட

0: பார்ட்னர்ஸ் கேர்ள்
1: பார்ட்னர்ஸ் கேர்ள்
0: சோ இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறது இதெல்லாம் வந்து அப்படியே கூட்டு குடும்பமா ஆகும் அதுதானே சொல்ல வரோம் இல்லையா. நேத்து நான் வந்து ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் பியார் பிரேமா காதலா கல்யாணமான்னு தெரியல அதுதான் அந்த படம் புது படம் வந்திருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த படத்தை அன்னைக்கு ஒரு நாள் போட்டேன் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னடா இது என்னோட அட்டென்ஷனே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ராதிகா இருக்காங்க இல்லையா அவங்களோட ஒரு சீனை பார்த்ததுக்கு அப்புறம் ஏ நல்லா இருக்கும் போலயே அப்படின்னு ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல் பார்த்தேன் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க லைக் வந்து ஏ என்ன புருஷன் காலையில எந்திரிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மாமியாருக்கு வந்து மருமகளை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இவங்க மருமகனை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன். சரி அந்த படம் வந்து ஓடிடியில் வந்து அச்சு ஸோ அதனால அதோட கதையை நான் இங்கே லைட்டாக சொல்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த டாபிக்
1: சொல்லாத ஏன்னா நான் ஒன்றும் பார்க்கல.
0: ஓகே ஓகே இந்த படத்துக்கு இந்த டாபிக் ரொம்பவே லைக் எப்படி சொல்ல ரெலவன் எஸ் பொருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கதையை சொல்ல முடியாதுன்னு லாவணிய வாய் அடைத்து விட்டார்கள் பட் இருந்தாலும் இந்த டாபிக்கு இந்த படம் ரொம்பவே பொருந்தும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க ஏன்னா இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து நெற்றி கண் திறக்கும்
1: உங்கள் கண்கள் திறக்கப்படும்.
0: ஆமா உங்கள் கண்கள் திறக்கப்படும். இந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐ திங்க் இவங்கன்னு நினைக்கிறேன் நீ பேச நைட்டாச கூட இல்ல இல்ல இல்ல விழிவீக்கிற இந்த பாட்டா கூட இருக்கலாம் அதாவது சாய பியங்கரோட ஏதோ ஒரு பாட்டுல வர ஒரு ஹீரோயின் தான் அவங்கள நீங்க அவங்க வந்து நிறைய பேருக்கு அவங்க அழகா இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. சோ அதுக்காகவா அட்லீஸ்ட் போய் பாருங்க. ராதிகா சரத்குமார் நடிச்சிருக்காங்க
1: அவங்க
0: அவங்க பெஸ்ட் அவங்க தான் பெஸ்ட். செந்தில் நடிச்சிருக்காரு ஒன்னு இருக்கு
1: இன்னொன்னு
0: நடிச்சிருக்காரு. அடுத்து வந்து இந்த ஒரு நல்ல ஒரு அப்பா கேரக்டரு இந்த அபியும் நானும்ல இந்த பிச்சைக்காரரா ஒருத்தர் வருவாரு அவர் சூப்பர் ஆக்டர்ல அவரு நடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் கனா படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு அம்மாவும் நடிப்பாங்கல்ல நீ நீ அடம் பிடிக்கிறதுல தாண்டி தெரியணும் உன்னோட இது எவ்வளோ
1: அப்படின்னு
0: அந்த அம்மா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பாருங்க அவங்க நடிச்ச கேரக்டரை ஞாபகம் வச்சிருக்கிற அளவுக்கு அவங்க நடிச்சிருக்காங்க.
1: சின்ன சின்ன கேரக்டர் இருந்தாலும் நம்ம என்ன சொல்றேன்
0: எனக்கு தெரியாத நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஒரு காமன் காமன் காய்க்காக எடுத்து போட்டிருக்காங்க. நைஸ் நைஸ் வெரி நைஸ் கரு படத்தோடைய கருவுமே வந்து ரொம்ப நல்ல இதுதான். சரி இப்ப நீங்க ஆமாமா ஏன்னா நான் நீங்க படத்தை பார்க்காதனால நான் இதை சொல்ல விரும்பல. என் பார்க்காத மக்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் போய் பாருங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட கமெண்டை வந்து நீங்கள் ஃபேமிலி கூட பகிர்ந்துக்கோங்க. சரி நீங்கள் வந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எண்டு கேடு போட்டு எத்தனை பண்ணிட்டீங்க இப்போ பதில் சொல்லுங்கள்.
1: என்ன கேள்வி
0: ஜாயிண்ட் ஃபேமிலியா நியூக்ளியர் ஃபேமிலியான்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி தான் ஜாயிண்ட் ஃபேமிலினா இது அப்படின்ட்டீங்க.
1: ஆமாம் ஆக்சுவலாக ஜாயிண்ட் ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து வீட்டில் பெரியவங்கன்னு என்ன என்ன கேட்டிங்கன்னா வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு என்னுடைய ஒரு பர்சனல்.
0: என் வீட்டில் நான் தான் பெரியவேன் ஏன் தெரியுமா ஏன்னா என் வீட்டில் நான் மட்டும் தான் இருக்கேன்
1: இப்போ. எஸ் ஸோ அது மாதிரி ஸோ ஏன்னா இந்த மாதிரி இருக்கு ஏன்னா நான் மேபி நான் வளர்ந்ததுமே என்னோடய தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி எல்லாரோடும் சேர்ந்து வளர்ந்ததுனாலயா இல்லை நான் வெளிநாட்டில் நிறைய நான் நிறைய வருஷம் படித்ததுனால எனக்கு வந்து மேபி ஐ மிஸ்ட் மை எல்லாரும் இருக்கிறது ஏன்னா எஸ் நீங்கள் வந்து தனியாக இருந்தால் யூ ஹாவ் த ஃப்ரீடம் but you also have the responsibility and your freedom to take sometimes it will be like I have too much of freedom idu vande yara sonna nalla irukume ipo na enna pananum appdi yara sonna nalla irukume abindra or concept vandu na ennoda 20 vayasliye enak adu I could realize ena na vande 15 16 vayasu irukumbodhu cha namakku theriyada matter ah nammalaala or budhuvai mudivedukka mudiyala pa indha ulagathai appdi solla romba kadupana time irukku ana or 4 5 varshathukku apparama enadhu indha mudiva naan dhaan edukkanuma ayyo yara sollungale enak andha mari or feel kandipa vanduchu so it has plus and minus but overall veetla vande or periyavanga irundanga na periyavangalo manushanga irundangala it's good ena people connect we are human epdi solradhu human beings are social animals so we need that social connect and or networking 100% namakku vande venum and also enna solradhu indha naalu per moonje paakkaradha badala innoru naalu anju per moonje seithu paatha nalla dhaan irukum.
0: ama nare per enna solranga na ivu kootu kudumba irundha sandala varuma varatume
1: சண்டை வராது என் புருஷன் மாட்டாண்டி கொடுத்தா

0: சண்டை வரும். சண்டை வர்றது பெரிய விஷயம் இல்லை, அதை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுறதான் முக்கியம். யூ கேன் பி மேட் அட் பீப்புள் பட் டோன்ட் பி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்.
1: போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்
0: இப்ப நம்ம வேலையில இருக்கோம், இப்ப வீட்டில் ஃபார் இன்னைக்கு எங்க வீட்டில் நடக்கிற சிச்சுவேஷன் சொல்றேன் நான். இன்னைக்கு வந்து டக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஷிஃப்ட் இருந்தது வேலையில, சரி டக்குன்னு நான் வந்து எடுத்து பண்ணியாச்சு. ஸோ நான் செய்ய வேண்டிய வீட்டில் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தவருக்கு கொடுக்க வேண்டிய செய்ய வேண்டிய வேலையை பசங்க சாப்பிட்றதோ ஒடவர் பண்ண வேண்டியதை எங்கள் மாமியார் வீட்டில் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிட்டாங்க. சரியா, இப்போ நான் இல்லைன்னு, இப்போ நான் எங்கள் மாமியாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நானும் இல்லைன்னு வச்சுக்கோ, பசங்களே வந்து ஏதாவது உருட்டி பரட்டை ஏதாவது செஞ்சு சாப்பிடணும். தட் இஸ் ஆல்சோ நாட் அ பேட் திங், பட் இட் இஸ் ஸ்டில் தேர் வீட்டுக்கு. இப்போ நம்ம வீட்டை நம்மளா சாவி போட்டு திறந்து வீட்டுக்கு ஒரு எம்டி ஹவுஸ்க்குள்ளே வரத்துக்கும், நம்ம வீட்டு நம்ம வந்தோடனே ஆ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கூப்பிடறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
0: லாட் ஆஃப் டிஃபரன்ஸ்.
1: அது நீங்க சொல்லும் போது நான் வந்து சிரிச்சிட்டு இருந்திருப்பேன், கவனிச்சிருந்திருப்பீங்க. இது எதுக்கு கிறுக்கு மாதிரி இப்ப நம்ம பேசுறதுக்கு சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக இல்ல, நீங்க சொன்னீங்களே இந்த கூட்டு குடும்பம், இந்த நீ யார் என்கிட்ட சொல்றதுக்கு அந்த கேள்வி கேட்கும் போது அந்த அது டைலாக் நீங்க சொல்லும் போதே வடிவேல் சத்யராஜ் ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க, தியேட்டர் வச்சிருப்பாங்க.
0: ஆமா,
1: இந்த வீட்டுல நான் யாரு நான் யாரு நான் யாரு அந்த டைலாக் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சரி, ஓகே, நல்லா சூப்பரா சொன்னீங்க. ஆக்சுவலி இது ரெண்டுத்திலயுமே வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கட்டும், இது ரெண்டுத்திலயுமே வந்து, சாரி நம்ம தமிழ்ல பேசணும் இல்லையா, கூட்டு குடும்பமா இருக்கட்டும் தனி குடுத்தனமா இருக்கட்டும், இதுல வந்து ரெண்டுத்துக்குமே நல்லது கெட்டது இருக்கு, எல்லாத்துக்குமே நல்லது கெட்டது.
0: என்ன சொல்றது, ஒரு காயினா ரெண்டு பக்கம் இருக்கும்.
1: எது
0: நம்மளுடைய நிறைய மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்துதான் நம்ம.
1: ஆமா கண்டிப்பா. இன்னொன்று பாத்தீங்கன்னா, முன்ன இருக்கிற இந்த நம்ம டிராமா எல்லாம் இருக்கு இல்லையா, நாடகங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அந்த நாடகங்கள்ல எல்லாம் வந்து மெயின் பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கும்னா, கல்யாணம் பண்ணுவாங்க, அதாவது ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி திடீர்னு ஒரு மாப்பிள்ள வந்து சொல்லுவாரு தனி குடுத்தனம் போனோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ அதுல இருந்தா பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்படிதான் கதையை கொண்டு மெகா சீரியல் எல்லாம் அப்படிதான் கொண்டு போவாங்க. முடிவுகள் பட் வந்து இப்ப நீங்க சொன்னீங்க, நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து இவங்க கொல்லாம் வளர்ந்தனால உங்களுக்கு அப்படி தோணுது, இல்லைன்னா நீங்க வெளிநாட்டுல இருந்தனால அது இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நீங்க இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா வந்து நான் வந்து சின்ன வயசுல நான் வந்து நினைச்சிருக்கேன், என்ன நினைச்சேன்னா, ஐயோ நான் அதாவது சின்ன வயசுலேயே பாருங்க, நான் கல்யாணத்தை பற்றிலாம் யோசிச்சிருக்கேன். அப்போலாம் நான் வயசு கூட வந்திருக்க மாட்டேன். அப்போ நம்ம யோசனை என்னன்னா, என்ன இந்த படம்லாம் பார்க்குறோம்ல, படம் பார்க்குற சொந்தக்காரவங்க வீட்டில் நடக்கிறதுலாம் பார்க்குறோம்ல, பார்த்துட்டு என்னோட ரிலேட்டிவ் வந்து அவங்க எப்போ பாரு வந்து அவங்க மாமியார் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை அவங்களுக்கு, மாமியார் மருமக சண்டைலாம் ரியல் லைஃப்ல அப்போ தான் பார்க்குறேன். அதாவது லிட்டலி ட்ராமாவில் நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கோம், என்னடா உண்மையாலே தான் போலயே அப்படிங்கிற மாதிரி. அதனாலே நான் வந்து என்ன முடிவு பண்ணேன்னா, நான் கல்யாணம் பண்ற பையனுக்கு வந்து மாமியார் இருக்கக்கூடாது,
0: நான்
1: கல்யாணம் பண்ற பையனுக்கு அம்மாவும் இருக்கக்கூடாது, முக்கியமா தங்கச்சி நாத்தனார் பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்படிதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. ஆனா ரொம்ப பண்ணியா இருக்கு. ஆனா இப்ப நம்ம சி அதனாலதான் நம்மளுக்கு சின்ன வயசுல இருக்கும் போது நமக்கு என்ன வேணும் நம்மளுக்கு தெரியாது, நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். மேபி 25 plus plus. ஆமா, சோ நான் வந்து இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வந்து கண்டிப்பா கூட்டு குடும்பம்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து என் ஃபேமிலி கூட வளரல, நான் வந்து கடைசியா என் ஃபேமிலி கூட ஒன்னா வளர்ந்தது எனக்கு 8 வயசா இருக்கும் போதுதான். 8 வயசுக்கு அப்புறமா நான் வந்து 8 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் நான் ஒரு ஃபேமிலி வீட்டில் இருந்தேன், ஆனா அது என்னோட ஃபேமிலி கிடையாது. அது வந்து லைக் அத்தை வீடு, சித்தி வீடு, சினிமா வீடு, பாட்டி வீடு, இப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு. என்னதான் அவங்க நம்ம நல்லா பாத்துக்கிட்டாலும் நம்ம அப்பா அம்மா நம்ம அக்கா தங்கச்சிங்க கூட வர்க்கிற மாதிரி வராது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஏக்கம் அந்த அது ஒரு இது இருக்கு. ஸோ அதனாலே நான் வந்து அதுக்கப்புறம் காலேஜ் லைஃப், அதுக்கப்புறம் வீட்லயே இல்லை,
0: ஹாஸ்டல்
1: ஹாஸ்டல் இப்போ தனியாக இங்கே வந்து தனியாக தான் இருக்கும். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது எனக்கு வந்து என்னன்னா, எனக்காக ஒரு எனக்கு ஒரு குடும்பம் கூட வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, பட் எனக்கு நானே எனக்கு ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு, ஈவன் தோ வந்து ரிலேஷன்ஷிப் மேலாம் பெருசா அந்த அளவுக்கு என்னடா இப்ப இருக்கிற காலகட்டத்துல காதலாம் நம்ப முடியும் இந்த மாதிரிலாம் இருக்கிற பட்சத்திலையும், ஏதோ ஒரு சைட்ல வந்து என் மனசுல வந்து சொல்லும், கண்டிப்பா வந்து ஐ நீட் டு பில்ட் அ ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஐ வாண்ட் டு பில்ட் அ ஃபேமிலி, பிகாஸ் எனக்குன்னு ஒரு பர்சன் இருக்கணும், நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கணும், அண்ட் அவங்களுக்கு அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் இருக்கணும், அவங்க எல்லாம் என்ன அவங்க

0: வீட்டு பிள்ளையா பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஆசைகள் வந்து கண்டிப்பா இருக்கு. ஸோ என்ன கேட்டா கூட்டு குடும்பம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப திடீர்னு யாராச்சும் என்கிட்ட கேக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, ஓ திடீர்னு வாட் இஃப் அந்த அப்பா அம்மாவுக்கு ஒண்ணு பிடிக்கல எல்லாம் என்ன பண்றது அப்படின்னா, அந்த மாதிரி பிகாஸ் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்களும் அந்த பையனை வந்து நல்லா காதல் பண்றாங்க, நல்லா காதல் பண்றாங்க. பட் அந்த பையனோட அப்பா வந்து அப்பா அம்மா வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, இந்த பொண்ணை பிடிக்கலையா இல்லை இந்த பொண்ணை ஏன் பிடிக்கலன்னு தெரியல, ஒன்றும் சொல்லலை, ஒரே பையன், அதனால வந்து பையனை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இப்போ என்னன்னா இந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டுக்கு போகவே பிடிக்கல, அவங்க வீட்டுக்கு போனால் அவங்களாம் வந்து அப்படியே லைக் யூனோ ஒரு மாதிரி சந்தோஷமே இல்லை. இப்போ என்னெல்லாம் கேட்டால் இப்போ நான் போகிறேன் அப்படின்னாக்கா நான் வந்து ஜாலியாக போகிறேன், என் வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சந்தோஷமாக போகிறேன்னு வச்சுக்கோமே. ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி சந்தோஷமாக போகல, போயிட்டு வரும்போதுலாம் ஒரு கம்ப்ளைண்ட்டோட தான் வருவான். ஸோ அதனால் வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு அந்த மாதிரி இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணாம். எனக்கு வந்து எப்படி இருக்கணும்னா நம்ம ஃபேமிலி, ஏன்னா இப்போ எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு பிடிச்ச அந்த குடும்ப பீப்புளுமே நம்மளுக்கு பிடிச்சவங்களா தானே இருக்க முடியும். ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப் வைஸ் மட்டும் இல்லாமல் எந்த கூட்டு குடும்பத்தில் இருந்தாலும் அவங்கள வந்து உங்கள் ஃபேமிலியாக நீங்கள் கருதணும்.
1: இதில் என்னன்னா ஆக்சுவலாக என்ன பேசிக் ட்ரூத் என்னன்னா, யூ வென் யூ கெட் நீ லவ் பண்ணும் போது வேணா அந்த பையனை லவ் பண்ணலாம், but when you're getting married, it's not, you're not getting married to him. You're getting married to the entire family.
0: ஆமா,
1: not only the family, the entire அந்த ஜனதா, அந்த ஒரு அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினா இருக்காங்க பாரு. சோ இது வந்து ஏன்னா எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, என்னோட கசினோட பையன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். சோ அவன் வந்து கல்யாணம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. சோ அப்போ வந்து என்ன சித்தி எப்படி நான் சொன்னது பாருடா, பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு உனக்கு பொண்ணுனா ஃபர்ஸ்ட்டு அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா அப்படின்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா அவங்க ஃபேமிலி வந்து எப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாலு பிரதர்ஸ், அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு வீட்டில் இருக்காங்கல்ல, எல்லாம் வெளிநாட்டில் நிறைய இடத்துல இருக்காங்க, பட் தே ஆல் டூ திங்ஸ் டுகெதர். அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சோஷியல் பீப்புள், இந்த லயன்ஸ் கிளப், இந்த மாதிரி ரோட்ரி கிளப், அது மாதிரி ரொம்ப தேர். ஸோ வருவாங்க போவாங்க நிறைய, ட்ராவல் நிறைய, இந்த மாதிரி நிறைய என்டையர் ஃபேமிலி ஸ்பின்னி படைஞ்சிருக்கு சரியா. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நீ வந்து ஒரு ஒரு இன்ட்ரோவாட்டை கொண்டு வந்து நீ வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ, ஏன் அது வீடே வந்து வீடே பிரிச்சிடும், புரியுதா? ஸோ அது நீங்கள் வந்து நான் சொல்கிறது வந்து எவ்ரி பர்சன் வென் யூ ஆர் சூஸிங் யுவர் பார்ட்னர் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் யுவர் ஃபேமிலி. வில் ஷீ ஆர் ஹீ செட் இன் யுவர் ஃபேமிலி, புரியுதா? அது வந்து நம்ம நிறைய பேர் யோசிக்கிறது கிடையாது, லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணிட்டு போகிறது வேண்டியது. அதுக்கப்புறமா வந்துட்டு குழுக்கு ஆசை மிஸ்ஸே காசைனா கஷ்டம். சி ஒரு பொண்ணு ஒன்று நம்பி வந்துருச்சுன்னா அந்த பொண்ணை நீ பார்த்துக்கணும், இட் இஸ் யுவர் திங். அம்மா அப்பா எஸ் பட் அடுத்து உன்னை நம்பி ஒரு ஜீவன் வந்திருக்கு, அப்புறம் அதுங்களை நம்பி உன்ன நாலு ஒரு ஜீவனுங்க இருக்கும். ஸோ யுவர் யூ ஹாவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் யுவர் wife and children rather than your mother and father. இந்த பக்கமும் இருக்கு, பட் யூ ஹாவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ யூ வில் பி லிட்டர்லி டோன் அ பார்ட். நான் என்ன பண்ணணும், நான் எந்த பக்கம் போகணும், எங்கள் அம்மாவுக்கு பார்க்கணுமா எங்கள் பொண்டாட்டிக்கு பார்க்கணும்னா அதுதான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீ உன்னை வச்சுக்காம இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்னா சூஸ் வைஸ்லி. யூ ஹாவ் டு சூஸ் வைஸ்லி அஸ் டு ஹவு யூ திங்க். பிகாஸ் இப்போ வந்து ஒருத்தரை மாத்திடலாம்னு நினைச்சு மட்டும் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காதீங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா அந்த அதெல்லாம் முடிஞ்சுக்கேன்
1: இல்ல மாற மாட்டாங்க. நீ அது உன்னோட வேலையும் கிடையாது, அது இட்ஸ் நாட் யுவர் ஜாப் டு
0: எக்ஸாக்ட்லி யாரையும் மாத்தணும்னு நினைக்காதீங்க.
1: நோ நீட்.
0: ஆமா,
1: சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ மாறிடுவே. இப்போ
0: நான் மாத்திரங்கிற ப்ராசஸ்ல நம்ம மாறிடுவோம்.
1: இல்ல நார்மலாவே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அம் மேரிட் டு மை ஹஸ்பண்ட் ஃபார் நவ 17 இயர்ஸ் பட் I know him for the last almost 30 years, 30 plus years. Okay, so more than half my life I know him. So na every time we start pannamo and the time la naane maari irken nariye. My interests, my priorities, my choices, they have changed. But I still love him, that is different. But I have changed, I know that I have changed, and so is he. Edha solran, you have to grow with each other. Not apart from each other, and you at any point of time unga amma illa adhaadu unga family ya nana andra and the questioning vandu kudukka kodadu
0: ena avanga family namma family ellame
1: ondhu da. Yes, exactly. Nee vandu unga maamiyara unga amma va nenaikka thevai illa, உங்க மாமியார் நீ மாமியாரே நினைச்சுக்கோ, தட்ஸ் ஃபைன்.

0: ஒரு பொண்ணு இல்ல ஒரு பையன் ஒரு குழந்தை இருந்தா வச்சுக்கோயே, நோபடி இஸ் குட் எனஃப் ஃபார் யுவர் சைல்ட். உன் பையனுக்கு நீ மகாராணியே கொண்டு வச்சாலும் வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி அந்த பொண்ணுன்னா உனக்கு இளவரசனா வந்தாலும் உனக்கு அதுல ஏதாவது ஒரு நோட்டம் கண்டுபிடிப்பீங்க. ஸோ திஸ் இஸ் அ திங். அண்ட் அந்த லெட்டிங் கோ, அதாவது நீ இத்தனை வருஷம் நான் தானே பார்த்து பார்த்து வளர்த்தேன், ஆமா பார்த்து பார்த்து வளர்த்தேன், இந்த நாளுக்காக தான் பார்த்து பார்த்து வளர்த்த நீ. சி யூ ஹவ் க்ரோன் சம்படி டு லெட் தெம் கோ, டு லெட் கோ. நீ பிடிச்சிக்கிட்டே நீ சாவர வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்க
1: முடியாதுல்ல.
0: ஸோ இந்த அதாவது எல்லார் பக்கமே கொஞ்சம் தே ஹாவ் டு மேக் சேஞ்சஸ். அண்ட் அப்போ தான் வந்து தட் ஹோல் அந்த ஜாயின்ட் ஃபேமிலின்ற கான்செப்டே வந்து வில் ஒர்க். நாட் ஓன்லி த ஹஸ்பண்ட் ஒய்ஃப், த மதர் ஃபாதர், எவ்ரிபடி ஹேஸ் டு மேக் திஸ் திங். நம்மளுடைய ஊரில் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, என் புள்ள எனக்கு தான், என் வீடு நான் தான் ராஜாங்கம் பண்ணுவேன்னு நீ உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பொண்ணும் வந்திருக்கு, அந்த பொண்ணோட வீடு இது, அந்த பொண்ணு ராஜாங்கம் பண்ண நினைக்கும்ல. ஸோ யூ ஹாவ் டு கிவ் ஈச் அதர் ஸ்பேஸ் அண்ட் கிவ் அண்ட் ரெஸ்பெக்ட். அந்த ரெஸ்பெக்ட் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். அந்த ரெஸ்பெக்ட் இல்லைன்னு வச்சுக்கோயே ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
1: ஆமா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் கூட்டு குடும்பத்தில் இருக்கும் போது நிறைய வித்தியாசமான பீப்புளெலாம் இருப்பாங்க. ஒருத்தவங்க இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, ஒருத்தவங்க கோவக்காரவங்களா இருப்பாங்க, ஒருத்தவங்க சாந்தமானவங்களா இருப்பாங்க.
0: இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற பத்தியா நீ? அப்ப நீ வந்து உன்னோட கேரக்டர் இல்ல சீரியஸா, அப்ப உன்னோட கேரக்டர் எப்படி ஸ்ட்ரென்த் நான் பாத்துக்கோ.
1: ஆமா,
0: இப்ப நீ தனியா வந்து இருந்தா வச்சுக்கோ, இப்ப நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தமிழ் ஸ்கூல்லாம் நடத்துறீங்க. ஸோ அப்ப நீங்க வந்து அங்க வர பசங்களை கூட நீங்க பாத்தீங்கன்னாங்க.
1: சரி, ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, விதவிதமான கேரக்டர் எல்லாம் இருக்காங்க, அந்த கேரக்டர் எல்லாம் பத்தி போய் கேட்டு வந்துடலாமா?
0: கேட்கலாமே.

0: அம்மனை போலவே எங்க அப்பத்தாவ பாருங்க. அதுக்கப்புறம் வடிவேல் படுற கம்முதான் கம்முதான் குடும்பத்தைய கம்முதான். அது ஆக்சுவலி இட் இஸ் அ நைஸ் மூவி. ஒரு கூட்டு குடும்பத்துக்கான உதாரணமா இந்த வேல் படத்தை சொல்லலாம். ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு குடும்பத்தையும் வந்து பிடிச்சி வைக்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய நன்றிகள் தான் சொல்லணும் இல்லையா.
1: ஏன்னா எங்களுடைய என்னோட குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது எல்லாத்தையும் ஒன்னா அந்த பச போட்டு ஒட்டி ஒரு ஒரு ஒன் பர்சன் எப்படி ஹோல்டிங் தட் ஹோல் ஃபேமிலி டுகெதர் இல்லை. அது வந்து எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவோட அம்மா. ஷீ ஆக்சுவலி கெப்ட் ஆல் ஆர் தட்ஸ் வை மை சைல்ட்ஹுட் இஸ் அமேசிங். ஏன்னா என் நாட் ஓன்லி டிட் ஐ ஹாவ் அ குட் ஃபேமிலி பட் ஐ ஹேட் அ எக்ஸ்டெண்டட் என்னோட கசின்ஸ் எல்லாரோடும் வி ஆல் க்ரூ அப் டுகெதர் லிட்ரலி. இவன் தோ வி லிவ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஹவுசஸ் வி யூஸ் டு எனக்கு இப்படி யோசனா வி ஆல் க்ரூ அப் டுகெதர். ஏன்னா ஒரு ஒரு ஒரு ஹாலிடேக்கும் நாங்கள் எல்லாருமே ஒரு ஒரு குழந்தை இப்போ நாங்கள் அஞ்சு பேர் அஞ்சு ஃபேமிலி அஞ்சு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அம்மாவுக்கு. ஸோ அவங்க கூட வந்துட்டு எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு பசங்க. ஸோ நாங்கள் எப்படி மைக்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த எல்லா பசங்களும் ப்ளஸ் எங்கள் பாட்டி அப்படியே ஒருத்தர் வீட்டில் போய் இருப்போம். அங்கே ஒரு நாலு நாள் கொட்ட அடிச்சுட்டு எல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு திருப்பி அப்படியே அப்படியே அங்கேருந்து அடுத்த வீடுக்கு போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வீடா மூவ் பண்ணி வரத்துக்குள்ளேஷன் முடிஞ்சிடும்.
0: அதாவது இப்ப இந்த காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் எப்படி நான் புரிய வைக்கலாம்னா இந்த பார் ஹோப்பிங் பார் ஹோப்பிங்
1: பண்றேன். அதாவது ஒரு நம்ம நாலு நாள் தான் ஒருத்தர் வீட்டில் இருப்போம். ஸோ அந்த வீட்டில் வந்து அந்த வீட்டிலோட பழக்க வழக்கம் அந்த அந்த வீட்டோட சாப்பாடு அந்த வீட்டோட வாட் எவர் ரொட்டீன்ஸ் இருக்கும் அதெல்லாம் வி வில் டூ. அண்ட் அப்படியே வி வில் மைக்ரேட். ஸோ எந்த ஃபேமிலிக்கும் ரொம்ப ஒரு பாரமாகவும் இருக்காது. ஏன்னா நம்ம பசங்களும் சேர்ந்து போவாங்க மற்ற அடுத்த வீட்டுக்கு. அண்ட் பெரியவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாட்டி வில் பி தேட் மானிட்டர் ஆல் த கிட்ஸ். ஏன்னா நிறைய வீட்டில் வந்து போத் ஆஃப் தம் வில் பி ஒர்க்கிங். ஸோ அட்லீஸ்ட் பாட்டி இருப்பாங்க பார்த்துக்கிறதுக்கு. ஸோ தட் வாஸ் த ஹோல் ஐடியா. அண்ட் சம்மர் வெக்கேஷன் வந்து இது வந்து நார்மல் வெக்கேஷன் மற்ற வெக்கேஷன்ஸ்லாம் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டு சைடு சம்மர் வெக்கேஷன் மட்டும் எங்கள் அப்பா சைடு. ஸோ ஹைதராபாத்துக்கு போயிடுவோம். அங்கே வந்து ஒன் மந்த் அதான் அந்த ஒன்றரை மாதம் அதாவது ஸ்கூல் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே டிக்கெட்
0: தெலுங்கு தெலுசா
1: தெலுசு சரியா. அதனால அங்க போயிடுவோம். போயிட்டு எப்ப வருவோம் ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு வாரம்
0: முன்னாடி
1: எதுக்கு அந்த கவர் புக்குக்கு எல்லாம் கவர் போடுறதுக்கு.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா
1: அந்த ஒரு கான்செப்டே இருந்தது இப்ப எல்லாம் இல்ல. பட் எனிவே அந்த டைம்ல வருவோம்.
0: நாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பாருங்க நான் சின்ன பையனா இருக்கும் போதுன்றேன் நான் பொண்ணா பையனாங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணுங்க. நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அத்தை வீட்டுல எல்லாம் இருந்தோம்னு சொன்னேன் இல்லையா. சோ அத்தை வீட்டுலன்னா அப்கோர்ஸ் அத்தை மாமா அவங்க பிள்ளைங்க மூணு பேர் இருப்பாங்க. நாங்க நாலு பிள்ளைங்க. ஸோ மொத்தம் ஏழு பிள்ளைங்க இருக்கும். அப்பா அத்தா மாமா இருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் கூட்டு குடும்பமா
1: வச்சுக்கலாம்
0: வச்சுக்கலாம் கொஞ்சம் பாஷலி கூட்டு குடும்பம்னு வச்சுக்கலாமே. ஸோ பரவாயில்ல நானும் கூட்டு குடும்பத்தில் அது மாதிரி பெஸ்ட்டுங்க.
1: அதுதான் சொல்றேன்
0: சீரியஸ்லி. ஆனால் இப்போ எல்லாரும் வளர்ந்துட்டாங்க.

0: மொத அத்தாச்சி அவங்க வந்து கல்யாணம் பண்ணி பினாங்னு ஒரு ஊர்ல இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஊர்ல இருக்காங்க. அத்தா வந்து அவரு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காரு.
1: அவரு
0: இன்னொரு ஸ்டேட்ல இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட கடைசி தங்கச்சி, அவங்க மூணாவது வந்து அவங்க சிங்கப்பூர்ல ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இருக்காங்க, வேற நாடு விட்டே நாடு போயிட்டாங்க. அடுத்து இந்த சைட்ல பாத்தீங்கன்னா எங்க அக்கா கல்யாணம் பண்ணி அவங்க ஒரு சைட்ல இருக்காங்க, அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அக்கா அவங்களும் வந்து கல்யாணம் பண்ண கங்கணம் கட்டி சுத்திட்டு இருக்காங்க. இப்ப நான் இங்க இருக்கேன், நான் வந்து கடல் தாண்டி பல கிலோமீட்டர் தாண்டி இருக்கேன். சோ இந்த மாதிரி மாறி வளர அப்படியே எப்படி சொல்றது, அந்த வளர வளர இது கடைசியா நான் 14 வயசு இருக்கும் போது அந்த வீட்டுல நாங்கெல்லாம் ஒன்னா இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாருமே வளர்ந்துட்டாங்க, அவங்கவுங்க காலேஜ் போக ஆரம்பிச்சிருவாங்க, வேலைக்கு போயிருவாங்க, கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்புறம் எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு. இப்ப நாங்க போயிட்டு எல்லாருமே ஒரே வீட்டுல உட்காந்து இருந்தோம்னா சிரிச்சு பேசுவோம், சிரிச்சு பேசுவோம் தான். பட் இருந்தாலும் நிறைய பேர் நிறைய விதத்துல மாறியாச்சு.
1: இல்ல பட் நான் தான் சொல்றேன்ல, இது எவ்வளவு மாறி இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இங்க இருக்கேன் இல்லையா, என்னோட கசின்ஸ் இப்போ போன வருஷம் வந்து என்னோட ஒன் ஆஃப் மை கசின்ஸ் காட் கசனோட பொண்ணு வந்து கல்யாணம் ஆச்சு. ஸோ அப்போ எல்லாரும் போயிருந்தாங்க. நான் இல்லை, நானும் இன்னொரு ரெண்டு கசின்ஸும் இல்லை. பட் மற்றவங்க எல்லாருமே வந்து தே ஹட் பீன் தேர், தே ஹட் கான் ஃபார் அ வெட்டிங் அண்ட் எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க. ஸோ நாங்கள் வெட்டிங் போனாலே நாங்கள் எல்லாம் கசின்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாலே வீல் பிளே பிக்ஷனரி போர்ட் கேம் தெரியும் இல்லையா, அதை வீல் பிளே. ஸோ அப்போ அவங்க விளையாடும் போது தே மிஸ் மீ ஸோ மச் தட் தே கால்டு, வீடியோ கால் பண்ணி அப்போ வந்து எனக்கு இங்கே காலங்காத்தால 5 மணி என்னமோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி நானும் எந்திரிச்சு போயிட்டு உட்காந்து இங்கேருந்து பிக்சரை ஆடிட்டு இருக்கோம். சரியா, இங்கேருந்து நான் சொல்றேன் அங்கேதான். ஸோ இட் இஸ் சோ அமேசிங், இட் இஸ் ரியலி வெரி நைஸ் தட் அண்ட் இட் டென்ட் ஃபீல் ஆட். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒன்னா இருக்கும் போது இட் ஆல் கம்ஸ் பேக் டு த என்னமோ நேற்று வரைக்கும் பார்த்து பேசுன மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துடும். ஸோ தட் இஸ் அண்ட் என்ன சொல்றது, அந்த கசின்ஸோட பாண்ட் வந்து நம்ம ஒரு சொல்ல முடியாத ஒரு ஒரு பாண்ட். Because you grew up with them.
0: Yes, yes, yes. நான் ஸ்டீல் நான் வந்து ஸ்டீல் அந்த இன்னொரு ரெண்டு பேர்கிட்ட நான் வந்து நல்லாவே தான் ரொம்ப பேசுவேன். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் தான். ஏன்னா தே ஆர் நாட் லைக் யாரோ இல்லைல்ல.
1: ஆமா,
0: நம்ம பார்த்து
1: அது இல்லாம நம்மளோட சேர்ந்து, அதாவது நம்ம கேடித்தனம் நம்மளோட முள மாதிரி தனம், நம்மளோட முடிச்ச வைத்தனம் எல்லாமே உங்களுக்கு தெரியும்.
0: ஆமா.
1: So we can't, and before we became anybody or somebody, they already knew us. So there's no hidden agenda over there.
0: Ama.
1: Right?
0: Kandipa.
1: And there's no enna solla, there's no judgment. That's what is what Kandipa. I feel. So and we always ipo vandu when my cousins achieve something, I enna namba achieve panna mari oru joy varudhu.
0: Kandipa.
1: So that is something which will not come if you are not
0: தேவைக்காக
1: used for phone.
0: Ama.
1: And only when it became smartphone na prachana vandathu.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா.
1: சோஷியல் மீடியா ஒன்னு வந்து
0: உட்காந்து வந்து ஏதாச்சும் விளையாண்டுட்டு இருப்போம், அந்தாச்சரி
1: விளையாடுவோம்,
0: டான்ஸ் ஆடிட்டு இருப்போம், சம்பந்தமே இல்லாம
1: டான்ஸ் ஆடுவோம். அப்புறம் அந்த பரமபதம் ஒண்ணு,
0: சொந்தமா துணி துவைப்போம் கையில.
1: ஆமா, பல்லாங்குழி. அண்ட் எங்க பாட்டி, இப்ப நான் சொன்னேன் எல்லாம் கசின்ஸ் ஒன்னா இருக்கும் போது எங்க பாட்டி வந்து என்ன சொல்ற கையுருண்டை கொடுப்பாங்க. கையுருண்டைன்னா அவங்க உட்காந்து சாதம் ஃபுல்லா பேசி நிலா சொல்ற மாதிரி, அது வந்து டெய்லி. It used to be a daily event in our family every time. And ipo yosikkum bodha naanga da first saapiduvom ena 7 manikku engalukku la saapadu potturuvanga naanga la ukkandu eppadi saapiduvom na saaptittu thirupiyum paavam periyavangalukkaga thirupi saadham edipaanga thirupi avanga avasaramaga da onnu seivaanga because we would have literally exhausted all the food. Okay, so andha mari vandu they have done, we have done.
0: Engalukkum oru party irundhaanga ipo illa avanga romba vayasu appo avanga irakkum bodhe avangalukku romba vayasu kuda romba varshaachi. அவங்க வந்து இந்த ஸ்வீட்ல ப்ரேயர்லாம் நடக்கும் இல்லையா, அப்பதானே எல்லாம் வந்து கும்பிடுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து படையல் சாப்பாடு எல்லாம் ஊட்டுவாங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து உருண்டை பிடிச்சி நல்லா பெரிய உருண்டையா கிடைக்கும் பாருங்க.
1: அது வந்து இப்ப நீ சொல்றது வந்து ஒரு நாலு கிழமை அப்படின்னா ஒரு பண்ணிக்கன்னா ஓகே, நான் சொல்றது டெய்லி. அந்த ஃபுல் வெகேஷனும் அப்படிதான் இருக்கும். அங்க என்ன சொல்றாங்க, அது காய மட்டும் தட்டுல ஆளுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம வந்து கட்டுப்படி ஆகுது காயெல்லாம் எல்லாருக்கும் வச்சு. பட் அந்த மெயின் சாப்பாடு வந்து இட் வில் கம், அதாவது உனக்கு வந்து கை போயிட்டு வரும். ஸோ உனக்கு

0: ஒரு 20 பேர்கிட்ட போயிட்டு தான் உங்கள்கிட்ட வரும். யூ வில் பி த 15th ஆர் த 16th ரவுண்ட் வரும்.
1: நான் வந்து ஆனால் பாட்டி வீட்டுக்கு போகும்போது அப்போ நான் இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருந்தேன். நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருந்தோம். அப்போ வந்து பாட்டி வீட்டில் வந்து மொத்தம் மூணு அத்தை இருப்பாங்க. அவங்க மூணு பேருமே அந்த சமயத்தில் கல்யாணம் பண்ணல.